0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றிப்பிடிக்க மாற்றிப்பிடிக்க
2: மழையிலும் வெயிலும் கூட

0: ஆழ்வார்த்தியார் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: You are listening to Sand Dunes with Akshay and Vidya.
2: அம்மாடு என்னடா இது? இந்த வண்டியில ஏசி அடிச்சு போயிடலாம். இதுக்கு சிரதிக்கணும் பாரு.
3: சிரதிக்கணும்?
2: ஏடா மோனே, போடா போய் வண்டியில ஏசி அடிச்சு போய்.
4: அண்ணன் பேடிக்கணும்டா.
5: வண்டி நேரே அட்ராஸ்லேக்கு விட்டோம். ஈ சூடுத்து நம்மட பட்ஜெட்ல இருக்கிற குவாலிட்டி பார்ட்ஸ் அட்ராஸ்லே உள்ளு.
2: அம்மாடு என்ன வேகம் போ அல்ராஸ்லேக்கு. இனி எங்களுக்கு சிரதிக்கணும் பாரு.
3: அண்ணா சிரதிக்க.
6: அம்மானை போல நீங்களும் சிரதிச்சேக்கணே. ஈ சூடுத்து பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் அல்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ். அல்ராஸ் தி பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் ஃபார் ஆல் வெஹிக்கிள்ஸ். விசிட் alras.me.
1: Evergreen பாட்டுகள் brought to you by பாஷா பாய் பிரியாணி. Authentic திண்டுக்கல் பிரியாணியும் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியும் இனி ஆஸ்வதிக்காம். வாசல் ஹவ் பிளாக் 4 கராமா.

0: evergreen பாட்டுகள் was brought to you by பாஷாபாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா for corporate and bulk orders call 0528031100
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது மிட் மார்னிங்ஸ் வித் நித்யா.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிப்.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிப்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் டு யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிப்.

0: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றி பிடிக்க
2: மழையிலும் வெயிலும் கூட

0: பயணம்
1: ஜோக்கி எங்க ஜாக்கி நம்ம டயர் கண்டிஷனா பாப்போம் இரு பாப்போம் இங்கு பிரேக் போட்டுடுங்க சிறிய பஞ்சர்

0: எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்ல பெருவான் ஜாக்பாட் பிறகு இந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவண்டா
1: ஐ ஐ நோட்டு கெட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரே நாடு நெட்டிச்சு சீரிப்பாயனல்ல
2: நீங்கள் கேட்கிறது ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் எ ஃபீலிங்.